கமத்த ஸ்கெட்ச் குழந்தை நடினி சிமன் ஏ பிரேக்குயிச்சன் பிரேக்குயிச்சன் எங்காச்சு நடிச்சாக்கிந்து தடைச்சு தடைச்சு சினி அக்காச்சு நன்னா புயிச்சா இன்னைச்சு நிஸ்பம்பித்தீந்தேன் பிரேக்குவனிங்கோனு சைஷ் மிஞ்சி கஷக்காஸ் கஷ்கானிக்கையப்பன் நின்றாக் இனி கோஸ்தா குயிச்சன் எங்கா கஷ்கானிக்குவா சிப்பிக்குயின் குடா குடினாக்கா மைந்த பிரேக்சஸ் புட பிச்சிம்போ பிரேக்கத்கா ஈச்சுக்கே மாத்தரேங்க கஷ்கமாத்த குடானி நின்றே இஷ் அடிக்குலிஷ் எல் சப்பத்தாசோ அடிக்குச்சுக்கே அடிக்கே இந்த கீஸ்கான் இந்த நீ இஞ்சாந்துட குயிச்சன் பண்ணக்ஷ் இந்த பேசூர் பேசூரிஷ் எருவான் ஹலனி என்ன இஷு சரித்தின் பிரேக்வா எங்கக்ஷ கமத்தக்கா குடந்தின் க இஷுக்ஸ் மாச்சுங்குதா மா பமிதா குடிந்தன் யாஷ் இகுடி கிம்போ இந்தே தின் தேம்பின தாக்குவாடியா கத்தேமிங்க சிமன் மோசி குயிச்சன் ஹிங்கோனி குடி திக்வா பித்தரசத்தி தொமிங்கு மியூசத்தி மை குவாச்சி கமா குச்சு இந்த ஹூனியோங்ஷ் நிதாமத்தரா கா வைஷுலிஞ்சிக்க யோமிரே பித்கா மை குவாச்சி க குய்மு ஹிந்தே திங்கக்ஷ் பான் ஹகாஷான ஹகாக்ஷ் வைஷுலினின் Charpan pirjos cuache chiqui pimarishatik shneskak eskachimbambiak arinin de casco cuanchnita mataran uchar shrangua porepich uchar shrangua porepich engachkach no jura kutakurin haka eska eska no kamara que eska chungutamakax ucha mahkash wanda paran porepich boca mahkashuk sinde cesarat cesarat hangwichan ka pindekwichan ka தச்சன சம்பேச்சிக்கேங்க சசி குடியாக உச்சார் இரேத்திச்சன் புயிஷ் ஈஷுக்ஷ மிஞ்சி கஷக்கச்சிக்கே ஸ்கிஷாக் நோய்ஸ் எஸ் நத்தாமிஷ் எஸ் கக்ஷ் நத்தாமிஷ் பேரன் ஹக்கா உச்சார் பிந்தே குச்சன் எஸ் கக்ஷ நோ மிரி குடியாக் எஸ் கக்ஷ் கனிக்வா கஷும்பிக்கிங்கோ நிசுவாக் யாமின் பிந்தே குச்சன் என்னோ எஸ் கக்ஷ ஹொரெங்குடியாக்கா அம்கோனே ஹனானரியன் பிந்தே குயிச்சன் என்னோ ஹனானரியன் குயிஞ்சி குயிச்சன் ஹனானரியன் யாமினபேங் ஹக்காப்பர் ஹனானரின் கிம்போக்கா மின் யாச்சிக்கா ஹுக்காரி மிந்து ஹுக்காரி மிந்து ஹுக்காக்கு மாஷுங்க சியா ஹுக்காரி மிந்துக்ஷ் ஹுக்காக்கு மாஷுங்க இந்த அம்பை மணியத்தன் உச்சின் கிஷுக்கு சேரநலித்தாம் கிமின் டெலிவிசியோனில் யாச்சிக்ஷான பிஷாரான் அடிக்கூடா கிந்தின் இன்டர்நெட்டின் ஹிம்போனோ கா ஹம்பெரியா இந்த ஹாமஷாம் மாத்தாச் எங்க எங்க பித்தான் ஹப்கா என்ன நான் இங்கே க்ஷாமன் ஹப்கா வழி தீச் கா அச்சா தீச் கா தெம்புச்சக்குவாடு க்ஷாமஷாம் மா நோக்ஷாலியா கிரேத்தன் இரத்து ஷாலாரத் நோக்ஷாலியா கிரேத்தன் இமாங்குஷுக் சரியாக ஹாங்வன் ஏனோ சொந்தக்கியாக்கா இந்த கவினஞ்சிக்கா கவினியாக்கா உந்தனியா கேரத்து ஒன்று குடினன் ஹுக்காக்குமான் கேரத்து ஒன்று குடினன் கா மென்னரியா மாக்குஷ் ஒன்று குடிஷாம் கா துணிக் சந்தாச்சிரன் கொலாச்சின் ஹஞ்சிரம் பெர் தடாத்தீரங்ஷ் ஏனோ கா மாத்தர் ஹிமாக் ஹத்தாச்சகோன் கா மாத்தர் ஹிமாக் ஹத்தாச்சகோன் கா மாத்தரானியான் குயந்தின் தனியாக மாத்தரானியான் மேங்க ஏப்புன் எஸ்க் சராச்சுன் அத்தான் என்னோ கா ஹுகா குமாஷுங்க சன்மேனிச்சன் என்னோ கா நோஹிந்தே இந்த ஹாங் பொழைப்பிச் நோஹிந்தே ஹாங் பொழைப்பிச் இந்த இந்த அம்பே என்னோ கா மாத்தர் மாத்தர் இஷிரே தீச்சன் இம்போ மாத்தர் மாத்தர் ஹாங்வா eno enga enga xeshepin hap nanimarwa sapit kik shunda shand horin danish eno kahuchach kashuk sadzik kamanalin skwa kwirip keratich himbo kak sapit kunda shand horin danish eno sapit ke sutup sapik shpia kujun ma kahimak satsira kun ma ma inde itr kameri arnoksh mendaru inarin halen eno கஹாச்சிரா குங்சியாக்கா நிரங்கோயா பம்பின் எஸ்கிமா சேரித்தாக் அம்பே சேரித்தான் ஆமின் இந்த இன்ச்சிக்கா இச்சு கமெரின் கசப்பி உந்தனியா சேரித்தான் சப்பித் குவைனன் யும் வைஷுரின் ஹத்தீர் ஓ யும் தனிம் வைஷுரின் ஹத்தீர் கேமா கேமா இந்த ஹம்பெரியா
mine hawak maneya karin ach ke thut mini mach karani eno ka imahambe no se guandreshin harane huchahatis kamanalins ko khurip kheratich hucha kheratich nandich akatatich himbokaks huchamin hamashangach horindanish ka no se salatin de ambe inden samberan alita shapka within de kwashanambe shararashin minam kuru Internet in Himboish, Enoka, Menk Minzitan, Wake Up Askax, No Ses Piquarer, and Inden and Besheparin, Eno, which are Shoanish, Songameng, a Songameng, Pimarin Haran, Huge, which is Espa, Paran, Huge, which is Sari, Paran, Huge, which is Espeantan, in den Quinjiquichan, Naweki has Quinjik, Wakiret, Aranapuak, Tembucha Quiak, Ek Ichanar Paraquiak, Ek Hawak Makinjik Sapiengachka, Sukuntagma. Yuritskirinenga, yum eteminga, yum wesurin andangutan hawak, one binder kashma quinjek, hoperimecha kengaks, quaninchan hakaindenambe niatan, no yamin duich, ka wenumin, in de pimal paratma, chatsmitiske pirakich, or snow pirak, enoka wenumin. Hinete ayas ya stemin temin atakuar ka yum siman motsikwichan hingun. Kunan ya kaxiyas oleta inen birerichan ka himbangung likwa kusta tichan. Isuk spamparan hawa yas. Eno isuk sminzi ka shaka is no hindet ma shukah parat ka nit ma alinch parat. No hindet par alinch paran halang hindet par pinarik parangs. Eno es kax sesaman hawa ka. Arima amins kiria karakat. Alishan de Skatseran Dika Hoskwachi Chiki, Hujakshan Ishan, Gulandishaka, Yawatsinish, Ishan in the Tiosoish, Engahaka, Nana Yurish, Nana Lupita, Ka Upinin Shuanda, Paratashan Ma, Kama. Wanda parat kerma parukta tuchar tata Javier Aviles Torres Yashana Imaksh Amkushati Ses nita makurishatita tim himboka miyachka quinjish nox quinjishati hindet juritikwa mindakat parimecha kait kunaya wanda paratea parimaka pirekwa nama en gisali kurik josefinita yan shirina kuntan hawak dios mayamu en gachrimba mihaka teminata kualitiaka teminga yum tanimotsi kuichan hingon ya son las 10 de la mañana con 18 minutos, 10 de la mañana, 18 minutos, y bueno, pues ya estamos en el programa de Nuestras Raíces Purépechas, y estamos, por un lado, muy contentas, muy felices, porque pues ya tenemos el día, ¿verdad? Ya amanecimos, ya estamos viendo la luz del día, aunque no los rayos del sol, porque está nublado, está medio lloviznando, pero ya nos levantamos, aunque así, ya nos levantamos, ya venimos, aquí estamos en la Gualecita Radio, esperando que usted también ya está en sintonía y que pues juntos nos la vamos a pasar un ratito bien felices, bien alegres, bien contentos. Y ya tenemos un mensaje, dice, buenos días, Josco Chichiqui, le escuchamos en Nahuatzin, en la Capilla de la Virgen de Guadalupe, le podría mandar un saludo y una felicitación a mi papá, Javier Avilés Torres, hoy por ser el Día del Padre, y lo estamos festejando con mucho gusto, dice, le puede complacer con la pirecua, la Josefinita, claro que sí, ahorita la vamos a buscar. Ahorita la vamos a buscar y se la vamos a enviar hasta donde don Javier Avilés se encuentra, por ahí por la Capilla de Guadalupe, dice. Bueno, pues felicitaciones a todos los papás. Hoy es un día especial, él es el día especial para ellos, ¿verdad? Es un día para ellos, para que ellos también pues se sientan felices, se sientan contentos de ser papás. Hay que llegar, abrazarlo, saludarlo, desearle lo mejor, ¿verdad? Los papás a los hijos, a los papás, ¿verdad?
y los papás de los papás, o sea que todos los papás, pues están de manteles largos, planchados y almidonados. Los papás de los papás, o sea que es una cadenita, ¿verdad? Y todo mundo, pues es importante, no nada más mamá, no nada más papá, sino que todo mundo es importante, papá y mamá, mucho, muy importantes. Papá y mamá, mucho, muy importantes. Hoy, este día, vamos a festejarlos a todo lo que se da, pero de buena manera, bien, ¿verdad? Todo con medida, nada con exceso. Todo con medida, nada con exceso. Saludos y felicitaciones al señor Güero Tepari. También él es papá, ¿verdad? Saludos, que se la pase de lo mejor en compañía de toda su familia. Y saludos pues a todos los papás. Ah, pues saludos también al compañero Chavira, él también es papá. Saludos a Gerardo Rosas Velázquez, él también es papá. Saludos a todos, vamos a ir así como que, ¿cómo se llama? En cada pieza musical vamos a enviarle los saludos a todos los papás. Vamos a escuchar la pieza musical que ya tenemos programada y regresamos para comentarles en el idioma castellano lo que les comentamos en el idioma purépecha, porque es algo muy importante. Ojalá y que estemos al tanto. Saludos a mi amiga Berta Paguamba, allá en Georgia. Saludos para ella y para su esposo, que también es papá, ¿verdad? Saludos al Bombón. A Miguel Ángel, alias El Bombón, que también es papá. Y bueno, pues a todos los papás que estuviesen escuchando ya en la Guarecita Radio. 10 de la mañana con 23 minutos. Dice, de parte de la familia Campos, que mandamos saludos a los papás. Vicente Campos, César Campos, a mi abuelito Albino Jacinto. Y para mis tíos, especialmente a mi papá Camerino Campos, una canción de sombrero alemán. Ay, ay, ay, ahorita la vamos a buscar. Vamos a escuchar esta otra pieza en purépecha y regresamos corriéndole. Son las 10 con 23 minutos.